0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.
1: You are listening to Sand Dunes with Akshay and Vidya.
2: அம்மானே என்னடா இது? இந்த வண்டியில ஏசி அடிச்சு போயிடலாம். இதை சிரதிக்கணும் பாரு.
3: சிரதிக்கணும்?
2: ஏடா மோனே போடா போய் வண்டியில ஏசி அடிச்சு போய்.
4: அண்ணன் பேடிக்கண்டா,
5: வண்டி நேரே அன்ராஸ்லேக்கு விட்டோம். ஈ சூடத்து நம்மட பட்ஜெட் குவாலிட்டி பார்ட்ஸ் அன்ராஸ்லே உள்ளு.
2: அம்மானே என்ன வேகம் போ அல்ராஸ்லேக்கு, இனி எங்களுக்கு சிரதிக்கணும் பாரு.
3: அண்ணா சிரதிக்க.
6: அம்மான போலே நீங்களும் சிரதிச்சேக்கணே. ஈ சூடத்து பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் அல்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ். அல்ராஸ் தி பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் ஃபார் ஆல் வெஹிக்கிள்ஸ். விசிட் alras.me.
7: Evergreen பாட்டுகள் brought to you by Basha Bhai Biryani. Authentic Dindigal Biryaniyum, Chennai Bhai Veettu Kalyana Biryaniyum. இனி ஆஸ்வதிக்காம். Vasal have

0: You're tuned into Home 92.2 FM. Home is a feeling.
1: சும்மா வாய்ப்பு மாற்றப்படியா
2: மழையிலும் வெயிலும் கூட

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.
1: You are listening to Mid Mornings with Nitya.

0: கேடுவாரு மக்களே, கேடுவா.
1: You're listening to Home 92.2 FM. Home is a feeling.

0: வெல்கம் எஃப்எம் பிரசன்ஸ் தமிழ் சாங் ஆஃப் தி ஆர். தமிழ் பாட்டு கேட்கலாமா? பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா அரஸ், அகத்தீர் பில்டிங், அல்வன் கோல், பருத்துபாய்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது மலையாளிடா.

தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா அரஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய். You are listening to

தமிழ் சாங் ஆஃப் தி இயர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய். You are listening to Back to Home with Asif.